பதி தாயங்களுக்கு காவல பதாக்குலாக ராமச்சரியா கே பகத்தராய் கோலிய லகே தீபாய் பஞ்சாயத்து அச்சோத் மோரிய கோபாய் ஜமா குட்டா பயர் பனாரஸ் கார் மானிய தர்ஜுவா தேக்கிய திருபாய் பாகல பேட்டா காய் கஜமர்த்தினா.